ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம் குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. விக்னேஸ்வராய வரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்திதாய நாகணனாய சுதியக்ய விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. ब्रह्मा मुरारी स्त्रिपुरंतकारी भानु शशि भूमिसुतो बुधश्च गुरुश्च शुक्रः शनि राहु केतव सर्वे ग्रहा शांतिकरा भवन्तु.